ஆற்றவும் வியர்ப்பு நீரினால் அவனி வாழ்வு சிரேஷ்டவும். ஹந்த சாத்தி மதுரீகரிச்சு நீ சொந்த மிருத்யு சுகுமார சேதனே. நளினிமார் ஜீவிதம் தன்யமாக்கியது மிருத்யு கொண்டு, சாவித்ரி ஆகட்டே பிரவருத்தி கொண்டு. அவரொக்கெ மரணத்தை கெட்டிப்பிடிக்கும், சாவித்ரி ஜீவிதத்தை கெட்டிப்படுக்கும். சீத சிந்தாவிஷ்ட, சாவித்ரி கிரியானிஷ்ட. அவள் கேவலானுராகத்தை லோகானுராகமாக்கி. மட்டு கிருதிகள் ஆஷாண்ட கேவலாசயங்கள், தியரி கிளாஸுகள், துரவஸ்தையாகட்டே அவையோட பிராக்டிக்கல். சண்டாலி தன்மை த்விஜன் பீஜபிண்டத்தின் ஊஷரமாணோ என்ன இடிமுழக்கம் தோல்க்கிற சோதத்தின் பிரவர்த்தனாதிஷ்டித உத்தரமாகும் துரவஸ்த. அந்தர்ஜன கர்ப்பபாத்திரம் செம்மே அந்தியஜ பீஜம் வகிப்பு. ஆஷாண்ட கதாபாத்திரயாத்திர ஒரு அவரோகண பிரக்ரிய. கல்பத்ரும சிகரத்தில் நின்றும், ஹைமவத பூவில் நின்றும், உத்தர ஹிந்துஸ்தானில் நின்றும், விந்தியாஜல சானுவில் நின்றும் தானதான கேரள ஜில்லையில் கேதாரவும் காடுமூரும் மலகளுமார்ந்ததிக்கில் வானப்பிரஸ்தத்தில் நின்று பாடப்பிரஸ்தத்திலேக்கு, தியானத்தில் நின்றும் அத்வானத்திலேக்கு, ஆசிரமத்தில் நின்றும் பரிசிரமத்திலேக்கு. ஸ்ரீபுத்தன் சண்டாலபிக்ஷகையில் பிரசங்கிக்கோ, துரவஸ்தையில் பிரவர்த்திக்கோ. மாதங்கி பூச்செடிகளை பரிச்சரிக்கோ. சாவித்ரி நெல்கிருஷியில் வியாபரிக்கோ. நாட்டிப்பணியெடுக்கிற சீதையாகும் சாவித்ரி. தோர்த்துமுண்டெடுக்கிற திவாரனாகும் சாத்தன். அதாவது சாஸ்தாவ் சாட்சால் ஸ்ரீபுத்தன். ஈ தாழ்ச்சையான கவியுட உயர்ச்ச, கவிதையுடைய வளர்ச்ச. மானவயாத்திரையும் இதுபோல குத்தோட்டே காணும்னு நரவம்சாஸ்திரம். காட்டுமலகளில் நின்று நாட்டு வயல்களிலேக்கு. கௌதுகமார்ந்த ஒரு காரியம், கவியாசன் ஜீவித பாதையும் இதே விதம். மைசூரும் மட்ராஸும் கல்கத்தையும் கீர்ட்ஸும் ஷெல்லியும் டென்னிசனும் கடந்து பானுமதி அம்மையுடைய மானசத்திலேக்கு. நமக்கு காரஸ்திய வழிக்கு நேரிடாம் விமுக்தியேக்காளும் அகண்டமாம் பதம். அப்போழான கவிக்கு போத்தியமாயது ஜீவிக்க கவித மாத்திரம் போரா, வித கூடி வேணும் என்று. பிரேமிச்சு மரிச்சால் போரா, ஜீவிச்சு மரிக்கணும் என்று. ஆசான் என்னால் அத்யாபகனாணோ. துரவஸ்தையுடைய டீச்சிங் மானுவலில் முக்கியமாயும் ரெண்டு போதன உத்தேசங்கள். ஒன்று, ஆணாதிபத்தியத்தில் நின்று பெண்ணினேயும் வர்ணாதிபத்தியத்தில் நின்று நாடினேயும் மோசிப்பிக்க. ரெண்டு, மனுவத்கீதையுடைய கர்ம வர்ண சங்கர நிஷேதத்தை நிஷேதிக்க. வெறுதையல்ல ஆசான் ஒரு அந்தர்ஜனத்தை பாஹர்ஜனமாக்கியது, நீச்சனாய ஒருவனே நாயகனாக்கியது. அவருடைய கூட்டுகட்டிலூட மலையாள சாகித்யத்திலே ஆதத்தை கூட்டுகட்சி சாத்தியமாக்கியது. சவர்ணாவர்ண சங்கரத்திலூட மாத்தமே நம்ம நாடின் ஜாதிபாத நீங்குவையுள்ளு என்று ஆசானு அறியாமாயிருந்து. சஜாதிய விவாகங்களான ஒட்டுமிக்க துராச்சாரங்களையும் அரக்கிட்டல்ல உருக்கிட்டு உறப்பிக்கிறது. சிந்திக்க ஜாதி மதிரந்தரடிச்சு தம்மில் அந்தப்பிடும் தனேரெந்தினையே சுவராஜ்யம். நாலுகட்டில் நின்றுள்ள சாவித்ரியோட பலாயனம் யதார்த்தத்தில் அவளோட விமோச்சனம் அதுவா விரேச்சனம். நாலுகட்டின் சம்ஸ்கிருதமான சாதுர்வர்ணியம், இங்கிலீஷான ஜெயில். பஷீரின் மதில்கள் ரூசோயுட செயின்ஸ். தாலி என்ன கண்டமாலையும் ஒரு ஜாதிச்சங்கல. பந்துர காஞ்சன பாசம் பெண் பிலிமிருகத்தின் கொலக்குருக்கு. சாவித்ரி அந்தர்ஜனமானில் சாத்தன் அண்டர்ஜனமாகும் கீழாளன். அந்தர்ஜனத்தை புறத்தும் அண்டர்ஜனத்தை உயரத்தும் எத்திக்கையாயிருந்து துரவஸ்தையுடைய பிரதான தௌத்தியம். மட்டொன்று, பரதர்மோ பயாவக என்ன கல்பன முறிச்சு மாற்றல். அங்கேயான சாவித்ரி எல்லா வயல் வேலைகளிலும் ஏற்படான் உறச்சது. ஹவ்வ கழிச்சது விலக்கப்பட்ட கனி, சாவித்ரி செய்தது விலக்கப்பட்ட பணி. ஒடுவில் ஆ கனியும் அவள் கழிக்கணுண்டு. முற்றும் வெயிலேற்று அதினிடையன் மிருதுநெற்றித்தடத்தில் பொடிஞ்சு வந்தும் முத்தின்மணிகளை மானியாதாசு ஞான் கைத்தளிர்த்தும்பால் வடிச்செறியும். வேலை செய்து வியர்க்கிற ஒரு பெண்ணினே, அதுவும் ஒரு நம்பூரி பெண்ணினே மலையாளம் ஆத்யமாய் காணுகையான. ஒரு பட்சே மற்ற இந்தியன் மொழி மிழிகளும் கவிதையில் வியர்ப்பு முன்பும் உண்டாயிருந்தும் என்னால் அது மதனஸ்வேதனமானு மாத்திரம். வியர்த்தாளொட்டியே வியர்த்தாள். தன் வயர் அந்யனு பாரமாகாதிக்க வேண்டி மாத்தமல்ல, சொந்தம் ஆரோக்கியம் மெச்சப்படுத்த கூடியான தான் வீரத்தும் பணியெடுக்கிறது. சாஸ்திரீயமாக ஒரு ஆரோக்கிய தர்சனமானது. கார்ஷிகாத்வானம் அடிமத்தமல்ல, ஆனந்தவும் ஆரோக்கியவான சாவித்ரியுட காட்சப்பாடினே அன்னத்தேக்காள் பிரசக்தி இன்னுண்டு. பணியெடுத்த க்ஷீணம் தோணியால் ஆணத்தமர்ந்தடுத்தேலும் என் சாத்தன் சீணுற்ற மீனதின் சாயவற்றி ஒட்டுநேரம் ஞான் விசிரமிக்கும்.